0: சரி மரிய மாசை
1: அல்லு அஷ்டே
0: மரி மரி நேரே மரி ரே சரி மரிய சரி மா மரி மரி நேரே மரி ரே நேரே மரி ரே சரி மரி மா
1: சரி மரி சரி மா
0: சரி மரி சரி மா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்பொழுது கே சத்யநாராயண் அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக குருலேக்க என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெறுகிறது. கௌரி மனோகரி ராகம் கண்டசாபுத்தாளம்.
2: We now bring you a keyboard recital by K. Satyanarayanan. He is accompanied on the violin by V. L. Kumar and on the mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. He begins his concert with a Thyagaraja Kriti, Guruleka Ettuvanti, Ragam, Gauri Manohari, set to Kantachaputhaal.

0: கௌரி மனோகர் ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: யூ ஜஸ்ட் ஹர்ட் எ தியாகராஜர் கிருதி இன் த ராக் கௌரி மனோகரி.
0: அடுத்து பிரகஸ்பதி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி அட்டானா ராகம் திருஷ திரிபுடதாளம்.
1: நெக்ஸ்ட் கம்ஸ் எ முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி பிரகஸ்பதி ராக் அட்டானா செட் டு திருஷ திரிபுடதாள்.

0: அட்டானா ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கேட்டீர்கள்.
1: யூ ஜஸ்ட் ஹர்ட் ய முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி இன் த ராக் அட்டானா.
0: அடுத்து நீ பாதமே கதி என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை நளினகாந்தி ராகம் ரூபகதாளம்.
1: சத்யநாராயணன் கண்டினியூஸ் ஹிஸ் கான்சர்ட் வித் அ காம்போசிஷன் ஆஃப் ஜி என் பாலசுப்ரமணியம் நீ பாதமே கதி இன் த ராக் நளினகாந்தி செட் டு ரூபகதாள்.

0: நெல்லிக்காந்தி ராகத்தில் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: யூ ஜஸ்ட் ஹர்ட் எ கம்போசிஷன் ஆஃப் ஜி என் பாலசுப்ரமணியம்.
0: ராகம் டிடிஎச் இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கே சத்யநாராயண அவர்களின் கீபோர்டு.

0: இசை வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், இனி மாமவ மீனாட்சி என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி வராளி ராகம் மிஸ்ர ஜாபு தாளம்.
1: And Raagam 24/7 DTH, you are listening to a keyboard recital by K. Satyanarayanan. He is accompanied on the violin by V.L. Kumar and on the Mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. He continues his concert with a Muthuswami Dikshadar Kriti in the rag Varali, Mamava Veenakshi, set to Mr. Chabuthal.

0: வராளி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கேட்டீர்கள்.
1: You just heard ya, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி இந்த ராக வராளி.
0: இனி துங்கா தீர விராஜம் என தொடங்கும் கமலேச விட்டலர் பாடல் யமுன கல்யாணி ராகம் ஆதி தாளம்.
1: சத்யநாராயணன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் கான்சர்ட் வித் எ காம்போசிஷன் ஆஃப் கமலேச விட்டலர் துங்கா தீர விராஜம் ராக் யமுனா கல்யாணி செட்டு ஆதித்தாள்.

0: மனவினி வினுமா ஜெயநாராயணி ராகம் ஆதிதாளம் தியாகராஜ சுவாமி கிருதி.
1: யூ வில் நவ் லிசன் டு எ கம்போசிஷன் ஆஃப் தியாகராஜ சுவாமி மனவினி வினுமா என் ராக் ஜெயநாராயணி செட் டு ஆதிதாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது எம்ஏ கல்யாண கிருஷ்ண பாகவதர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி என் கிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக இந்த பராக என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. மாயா மாளவ கௌள ராகம் ரூபக தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by M.A. Kalyana Krishna Bhagavadar. He begins with Athyagaraja Kirtanai Intaparaka in Rag Maya Malava Gaula, set to Rupakam Tal.

0: ராகம் டிடிஹெச்சில் எம்ஏ கல்யாண கிருஷ்ண பாகவதர் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டி என் கிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் நிறைவாக ஏமி ஜேசி தே நேமி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம் மிஸ்ர சாப்புதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by M.A. Kalyana Krishna Bhagavadar. He is accompanied on the violin by T.N. Krishnan and on the mridangam by Palgad R. Raghu. He concludes his vocal recital with Yemi Jesite Nemi in Rag Todi, set to Mr. Chaputal, a composition by Thyagaraja.

0: ராகம் டிடிஹெச்சில் இதுவரை எம் ஏ கல்யாண கிருஷ்ண பாகவதர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டி என் கிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by M. A. Kalyanakrishna Bhagavadar. He was accompanied on the violin by T. N. Krishnan and on the mridangam by Palghat R. Raghu. This program was

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி எஸ் காசிம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தஞ்சாவூர் டி ஆர் கோவிந்தராஜன் அவர்கள் தவில். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ நாகஸ்வரம் ரிசைட்டல் பை ஸ்ரீ எஸ் காசிம். ஹி இஸ் அகாம்பனிட் பை தஞ்சாவூர் ஸ்ரீ டி ஆர்

கோவிந்தராஜன் ஆன் த தவில். நிகழ்ச்சியில் முதலில் ஜெய ஜெய சுவாதி திருநாள் சாகித்யம் மணிரங்கு ராகம் ஆதிதாளம். த கான்சர்ட் பிகின்ஸ் வித் ஜெய ஜெய கம்போஸ்ட் பை சுவாதி திருநாள் இன் ராக் மணிரங்கு செட் டு ஆதி.

இனி நரசிம்மனுப்ரோவ தியாகராஜர் கீர்த்தனை பிலஹரி ராகம் மிஸ்ர சாப்புதாளம். லிசன் நவ் டு நரசிம்மனுப்ரோவ கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் பிலஹரி செட் டு மிஸ்ர சாப்புதாள்.

இனி விஜயாம்பிகே ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம் விஜயநாகரி ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு விஜயாம்பிகே கம்போஸ்ட் பை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இன் ராக் விஜயநாகரி செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ் காசிம் அவர்களின் நாகஸ்வர இசை. தஞ்சாவூர் டி ஆர் கோவிந்தராஜன் அவர்கள் தவில். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ நாகஸ்வரம் ரிசைட்டல் பை ஸ்ரீ எஸ் காசிம். ஹீ இஸ் அகாம்பனிட் பை தஞ்சாவூர் ஸ்ரீ டி ஆர் கோவிந்தராஜன் ஆன் த தவில். இனி தனயுனி புரோவ தியாகராஜர் கீர்த்தனை, பைரவி ராகம், ஆதி தாளம். லிசன் நவ் டு தனயுனி புரோவ கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் பைரவி செட் டு ஆதி.

நேயர்கள் இதுவரை கேட்டது எஸ் காசிம் அவர்களின் நாகஸ்வர இசை. தஞ்சாவூர் டி ஆர் கோவிந்தராஜன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ நாகஸ்வரம் ரிசைட்டல் பை ஸ்ரீ எஸ் காசிம். ஹி வாஸ் அகாம்பனிட் பை தஞ்சாவூர் ஸ்ரீ டி ஆர் கோவிந்தராஜன் ஆன் த தவில். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி for ragam 24/7 dth anytime indian music